0: ஹலோ ஹலோ, அப்பிவத் சிந்து கிரேக்கு துக்கிரேக்கா அன்னுரா கேந்திக்கு எல்லாம்
1: கேந்திக்கா நெப்பா அனுராய் மனவாதானே மே மத்தான் விலாவடு கேந்திக்கா நெப்பா தாடிதானோ
0: ஒயால தென்ன தெக்கத்து கிரகன நெத்தான ஹெமோமா தெக்கத்து கிரகன கட்டுவா பிட்டியே ஹென்றி ஐயாவா தெக்கத்து கிரகன ஹொந்த சிந்துவாக தென்ன ஹொந்த சிந்துவாக தமாய் ஹன்ன தென்ன லாஸ்தி கிரகாத்து இத்தாலி மெசின வலி
1: கோவானே தாமனே கிளம்பி அமே பெனட தீன்னு
0: கொச்சர வேலாது கேளா
1: கொச்சர வேலாது கே தால தீன தேகாய் தீஸ் தேகட ஹரினே தா வினாடி 10ක් கண்ண கலின் கியூவா
0: ஹரினே அப்ப கியூவா வாගේ மெசேஜ் எக நானே ஈட் வாசே ஹாலாசத சிந்துவகட மாவத் எகது கர கண்ண கிளா அப்ப மெசேஜ் கியூவா மக்குலுல ரஞ்சி திசனா
1: கையா ரஞ்சி தையா கெலிம் ஆய வினாடி 5ம் பஹட தா
0: மெசேஜ் கரனமா ஈட் வாசே
1: සුබ දවසක් නෙත් FM අපි කටාන කෝංගා සඳි අරෝෂ් ටේලර්ස් එකේ සෙට් එක අපිවත් එකතු කරගන්න මේ අරෝෂ් ටේලර්ස් එකේ සෙට් එක මම ඔයාලව දකින්න ආනේ නිතරම මම එතන යනවා.